இது மொரிஷியஸ் வானொலி. எமது வானொலி கடிகாரத்தில் சரியாக பகல் 12:30 மணி ஆகிறது.

0: நேயர்களுக்கு அன்பு நிறைந்த இனிய தித்திக்கும் இனிய வியாழக்கிழமை பகல் வணக்கம். எண்ணூற்று பத்தொன்பது கிலோ மத்தியில் மொரிஷியசு வானொலியில் வியாழக்கிழமை தோறும் பகல் நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பவர்கள் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: ஆம்னியர்களே, இன்றைக்கு வியாழக்கிழமை மே மாதம் 7ஆம் தேதி சித்திரை மாதத்தின் 24ஆம் நாள்.

எமது நிகழ்ச்சியில் முதல் பாகத்தில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள். இயற்கையிலே இன்பங்களை இணைத்திடுவான் இறைவன். இதோ சக்தியை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல்.

அடுத்து வரும் பக்தி பாடலை நேரின் விருப்பப்படி நாம் வணங்குவோம். அதாவது அடுத்து வரும் பாடலை ஃபெனிக்ஸ் ஊரை சேர்ந்த திருமதி சீதா அமரவதி கிருஷ்ணன் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு இவருக்காக கணவன் சிறல மகன் மார்கள் துரிதன் மருமகள் டலினி மகன் இயலன் மகன் கம்பன் மருமகள் ஷிகா இதனை முடித்து இவருக்காக அக்கா கருணா மகன் செல்வன் வேலன் சுவைநாமுல் இருந்த அண்ணன் ராஜன் சுமகுனி ஷமுனி உளிருந்து மைத்துனர்கள் மைத்துனி சார்பில் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்களை கூறுகின்றார்கள். மற்றும் கிஸ்தன் குடும்பத்தார் கந்தன் குடும்பத்தார் ஆகியோரின்

சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதோ உங்களுக்காக நாம் வழங்கும் கலைமகளை போற்றும் ஒரு பாடல். நீங்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இது. இதோ உங்களுக்காக. வீணை மிக அழகிய இசைக்கருவி, மிகவும் பிரபலமான வாய்ந்தது. அனைத்து உயிர்களின் நாவலினாலும் கலைமகள் வீற்றிருக்கின்றார் என்கிறார் கந்தபுராணம். மாணிக்க வினையின்

இறைவன் அருள் பெற்றோர் இவ்வையத்து இருள் போகும் ஒளி சுடராவர். அடுத்தோறும் பக்தி பாடலை இன்னும் நேயர்களின் விருப்பப்படி நாம் வழங்கும் பாடல் ஆம் அன்பர் ஒருவர் கேட்க விரும்பும் இந்த பாடல் திருமுருகனை போற்றும் தாளாட்டு பாடல் சண்முக நதியே ஆரிதரோ.

பக்தி நிறைந்த முருகப்பெருமானை போற்றும் பாட்டுக்கு குரல் தந்தவர் நம் உள்ளூர் கலைஞர்கள் திரு பிராமன் ஆறுமுகம் அவர்கள் குழுவினரும். ஆகாயம் ஆண்டவனின் ஆற்றங்களின் ஆக்கம். The space reflect God's unlimited skill என்கிறார் கவிஞர் அமர அவர்கள். பக்தி பாடல்களின் நிகழ்ச்சி வரிசையில் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல் உங்களுக்காகவே அடிக்கடி கேட்க விரும்பும் பாடல் இது.

இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம். ஒரு திருக்குறளை கற்போம்.

0: வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி அரட்டுப்பால் இன்றைய அதிகாரம் வாய்மை ட்ரூஃபுல்னஸ். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானன் செய் வாரின் தலை. மனதுடன் வாய்மை வாய்மையாக பேசுபவர் தவம் மற்றும் தானம் செய்பவர்களை விட தலை சிறந்தவர். ஒருவன் தன் மனதோடு பொருண்ட உண்மை பேசுவானால் அவன் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்வாரை மிக சிறந்தவை என்பதே இதன் பொருளாகும். மொழிபெயர்ப்பு, தட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன். அமேன், தட் இஸ் ஹீ ஹூ ஸ்பீக்ஸ் ட்ரூத் வித் ஆல் ஹீஸ் ஹார்ட் இஸ் சுப்பீரியர் டு தோஸ் ஹூ மேக் கிஃப்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஸ்தரிட்டிஸ். இதோ பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குரப்பாக்களை, இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் உண்டு. இதோ கேளுங்கள். வாய்மை வெராசிட்டி, தட் இஸ் ட்ரூத்ஃபுல்னஸ். உங்களுக்காக
1: வாய்மை.
2: Qu'est-ce que la véracité? C'est user d'un langage qui ne renferme rien, qui puisse faire le moindre tort aux autres. Un mensonge a la valeur d'une vérité s'il fait du bien sans nuire à personne. Ne dis rien que ta conscience c'est faux. Quand tu auras menti, ta conscience te torturera. Celui dont le cœur ne connaît point le mensonge vivra dans le cœur de tous.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
1: உங்கள் என்றுமினியவை நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக 1:30 மணி வரை

பெண் ஆணுக்கு தாயாய் சகோதரியாய் மனைவியாய் மகளாய் இன்னும் பல வகைகளில் உறவு உடையவளாகி நலம் செய்கிறார். இந்த உலகில் உள்ள அத்தனை மனித பிரிவர்களுக்கும் ஓர் உறவு கட்டாயம் இருக்கும் என்றால் அது தாய்தான். எல்லா தாய்மார்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் நாம் வழங்கும் அருமையான ஒரு பாடல் நீயே நீ. எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, படத்து பாடல் இது.

தாய் அன்பு கடவுள் அன்பினும் சிறந்தது என்பது அற்புதமான ஒரு பொன்மொழி. வளர்க்க மன்றாத தாய்மார்கள் வரை பல்வேறு வேதங்களில் பெண்களை கொண்டாடும் மரபுகள் நிறைந்துள்ளது. வலிமை, ஞானம் மற்றும் இரக்கத்தை குறைக்கும் வகையில் பெண்மையை எப்போதும் உயர்வாக கருதி வருகிறது. பெண்ணியர் அழகு தமிழ் கலாச்சாரத்தை பெண்மை என்பது கருணை, வீரம் மற்றும் புத்திசாலி தனத்தின் பன்முக கொண்டாட்டமாகும். நம் கலாச்சாரத்தை ஒரு புனிதமான கடமையாக கருதப்படும். இதோ உங்களுக்காக நாம் வழங்கும் இவ்வருமையான பாடல் புகழ்பெற்ற ஒரு பாடல் என்பதால் நீங்கள் அடிக்கடி கேட்க விரும்பும் பாடல் இது.

டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் வரும் பாடல் இது. அம்மா என்றழைக்காத உயிரில் வில்லையே, அம்மாவை வணங்காத உயர்

நம் நாவில் முதலில் உடித்த அன்புக்கான மந்திரச்சொல் அம்மா. மேலும் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அன்பும் பிணைப்பும் எப்போதுமே தனிதான்.

0: அருமை பெருமை கூறும் ஒரு பாடல். அன்பென்னும் ஆலயத்தில் பாசமென்னும் தெய்வம் ஏற்றி வைத்ததோ அன்னை என்னும் தெய்வம். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது. எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு. மேலும் அளவான சாப்பாடு நம் உடலுக்கு நன்மை, அளவோடு பழக்கம் நம் உறவுக்கு நன்மை.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: அன்றைக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் நியவை. திரைப்பட வரிசையில்
2: ஃபுட்பால் பார்ப்பையா?
0: சிறந்ததொரு பாடல்
2: இனிமே பாரு
0: உங்களுக்காகவே. சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே. ஆம், பெண்கள் அனைவருமே சக்தியின் வடிவங்கள். உலக இயக்கம் பெண்களாலேயே நடைபெற்று நிலை பெறுகிறது. ஒவ்வொரு வெற்றிகரமான ஆணின் வாழ்க்கையின் அடித்தளம் பெண்ணையே ஆகும். பெண் ஆணுக்கு தாயாய், சகோதரியாய், மனைவியாய், மகளாய், இன்னும் பல வகைகளில் உறவி உறவு உரியவளாகி நலம் செய்கிறார். இதோ உங்களுக்காக பிகில் படத்து பாடல் சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே.

நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதர்ஷன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பான். அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கணவன் இருப்பான்.

0: நீ பயமின்றி தொழிந்து செல்ல.
1: ஆரோக்கிய வாழ்வுக்கு உடல்நலம் குறிப்பு. எளிய முறை இயற்கை வைத்தியம். நோயின்றி வாழ வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே. நோயின்றி வாழலாம். நல்ல கொழுப்புகள் உள்ள பழங்களை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இவை திடீரென உயரும் இன்சுலின் அளவை குறைந்து நீண்ட நேரத்துக்கு உங்களுக்கு வயிறு ரொம்ப உணர்வு கொடுக்கும். உங்கள் நாசத்து உட்கொள்ள அளவை அதிகரிக்க பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். அடுத்து வரும் பாடலை கேட்போமா? ஆம், பாடல் நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். இதோ வரும் இந்த பாடல்.

சிறந்த பெண் உருட்டிதான் வாழும் இல்லத்தையே கோவிலாக செய்கிறார். குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது குடும்ப தலைவியின் கையில்தான் இருக்கிறது.

இறுதியாக வரும் பாடலை கேளுங்கள். அலைப்பாயுடே படத்து பாடல். யாரோ யாரோடி பெண்கள் எப்பொழுதும் பொறுமையாக பொறுமையுடன் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையுடன் எதையும் சாதிக்க கொள்ள வேண்டும். சுமங்கலி பெண்கள் நெற்றியில் குங்கும திலகமிட்டு கொள்வது அவசியம். யாரோ யாரோடி

மொரிஷிய சுவானொலியில்னா வழங்கி வந்த உங்கள் இன்றைய மங்கையரொலி நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலி இளைய அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி சேர்வு நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் பிரீத்தி அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம் பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுகின்றவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசிஞர்களே. நன்றி, வணக்கம்.

0: இசை அருவி புவனேஸ்வரியோடு.
1: அன்பார்ந்த மொரிஷஸ் வானொலி நேயர்களுக்கு உங்கள் அன்பு தோழி புவனேஸ்வரியின் கனிவான வணக்கங்கள். இசை அருவி நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் இல்லங்களில் இணைவதில் நான் மற்ற மகிழ்ச்சியை அடைகிறேன். முதலில் பக்தி பாடல்களோடு தொடங்குவோம்.

பகல் பொழுது மெல்ல நழுவி அண்டி சாயும் வேளையில் நம்மை இதமாக அணைத்து கொள்ளும் மெல்லிய போர்வை போல இந்த இரவு வந்துவிட்டது. இரவு என்பது வெறும் இருட்டல்ல, அது அமைதியின் உன்னதமான மொழி. அடுத்த பாடல் உங்களுக்காக.

அன்றைய ஓயாத ஓட்டத்தில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடும் மிகவும் உன்னதமான தருணம் இந்த இரவுதான். அடுப்பங்கரையில் அம்மாவின் கைமணவும்

வரவேற்பு அறையில் அப்பாவின் மெல்லிய சிரிப்பும் பிள்ளைகளின் மழலை சத்தமும் இணைந்து ஒரு கவிதை போல ஒவ்வொரு இல்லங்களும் இப்போது மாறி வருகின்றன. அடுத்த பாடல் உங்களுக்காக

இந்த இனிய பொழுதில் உங்களுக்காக காத்திருக்கும் பாடல்கள் நேயர்களாகிய உங்களுக்கு மிகுந்த அன்புடன் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் பகல் நேர களைப்பை நீங்கி மனதிற்கு இதம் தரும் தேனிசை பாடல்கள் இதோ உங்களுக்காக வரிசை கட்டுகின்றன.

இசையருவி இன்றைய நீரோட்டம் இன்றைய நிறைவடைகின்றது. பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் உங்கள் மகிழ்வித்தலில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.